என்ன நூலை சொல்லி குத்தப்பு மினார் வைக்கணும் ਤੁਸੀਂ ਵੀ ਕਿਤੇ ਜਾਇਓ ਉਸੇ ਤਰ੍ਹਾਂ ਉਹਨਾਂ ਰੱਖਿਆ ਉਹਨਾਂ

சரணநாதத்தோரியம் சரணநாதத்தோரியம் உபாலநாதமோரியம் ஜித்தே ச